0: Media acknowledges and pays respect to the people of the Woiwurrung and Boonwurrung language groups of the Eastern Kulin Nations, on whose unceded the Sin Studios stand. Sin would also like to extend this respect to the traditional custodians and peoples of the lands and waters our continent. It always was and always will be Aboriginal land.
1: இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடம் ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்களுக்கு உரித்தானது என்பதை உறுதியளிக்கின்றோம். நாம் அவர்களை தலைவலை வளைகின்றோம்.
2: இந்த நிகழ்ச்சி உரையாடல்களை அளிக்க நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மீதையும் பொருட்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்வதில்லை. அதையும் மீறி உங்கள் மனதில் உட்பட்டிருந்தால்
0: வணக்கம். இது தமிழ் இன் மெல்பர்ன் ஆன்சன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 3 minutes late, but it's all good.

யாரா இருக்கும்? வாட் எ பியூட்டி. இவ்வளவுதான். ஹாய், ஹலோ. எக்ஸ்கியூஸ். ஏய் ஏய் ஏய்.